0: நாட்டத்தை வகை கேன ரேடியோ
1: லுக்கையா மார வெடனே ஊனே தொட்டிக்கு வாழை மட மெமரி லோஸ் கீழா
2: மெமரி லோஸ் கால் தி டாக்டர் யாரு சொன்னது
3: ලංකාවේ වැඩිම තෑකි දෙන තෑගි අවස්ථා වැඩිම ලොතරැය NLP හඳහන ඔබත් අදම NLP හඳහන බලා ගන්න.

0: பாட்டத்தை வாங்க கியன ரேடியோ
1: லுக்கையா மார வேடனே ஊனே தொட்டிக்கு வாழை மட மெமரி லோஸ் கீழா
2: மெமரி லோஸ் கால் தி டாக்டர் யாரு சொன்னது
3: தியாகன்
4: மேட்ரல்

0: அத்தரை வினாடி சத்தரை விழா விவினின் டிரைவ் ஆகினின் அத்தரே கௌதா பிட மெசேஜ் கருப்பாய் இன்னைக்கு பண்ட பலமுது மே விழா கௌதி இன்னைக்கு எல்லாம்
1: இந்தமா இன்னும் மே விழாவே மதகமிதா மெசேஜ் கட்டாலா தின வேடிக்கன தன ஹமோ மேக ஜிகர்கன லாசன சிந்துவா தேர்னே கேலத் கினா இத்தக்கு மோ கோஷிலி ஹான்சிகா இன்னவா ஜாயனே நிசான் சலா பிரியாங்கா மே ஹமோ மேக ஜிகர்கன கேலத் இனோ கிம்ஹானி அபிட மெசேஜ் கட்டாலா தின மொருட்டு வேந்தலா ஓயாவத் எக்கது கரகன கோடக் ஆதரிங் இத்தக்கு மோ லிதோ இன்னவா இது ஓயாவத் எக்கது கரகன கமன் சமலி ஆயேஷா ஹிருனி மே ஹமோ மாத் எக்கது கரகன லாசன சிந்துவா தேர்னே கேலா
0: ஜாயிடம் வெட கியலா ஜாயவே வாங்கின பரிசு வேட்டி கிரகன் அபி வாங்கின

0: லகாண்ட ரேடியோ ITN
1: பகை வினாடி 46
0: லக்காண்ட பிரவர்த்தி சவசாய தியேட்டர் பலாபுரத்து வந்த சம